0: சிந்திக்கிறாங்க.
1: ஆக்கரி போராட்டம் சித்திரம் கோசம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பிருந்தம் பாடின பாட்டு விந்தம்.